அளமிங்கு வெறி ரஸ்கலாக் ஹம கஷ்வரும் அளமிங்கு சாஹிபுன்னஷாய் அளமிங்கு பொடுன்னா அளமிங் கியமம் வீமுய் ஃபஹ எவரிங் அளமிங் மகுஃபுரத்தியே.

அளமெங்க வெறி ரஸ்கலாக் அஜாபுக தெரிந்த தெகுண எவரென்ன திவ்வான் தேவ் அதி பொடுவெகும் வா லாவன லெவ்மக்கும் எவரென்ன லாவன லவ்.

0: Mai kasvahan.
1: Lavei.
2: Nuodihe eke megahertz. Tivehi FM.
3: தத்தா, கொளம் நூறமே கொண்டிகை இசிந்தே. அஹரின் கொளம் முறை லஃபானா. தத்தா இசிந்தே.
4: ஹாது அங்கலே கொக்கோ. வர போட சுக்ரியா.
3: கொத்தவே குட குட ஹேவு கமக்கும் எஹம் மீஹே கெதத்துரு அமாம்வே உஃபாவெரி வேதானே.

0: DVI-FM, 91 MHz. DVI-ங்க முனிப்பு இப்பில்வை தினமுக அப்பதுவிஸ்.
1: ரீத்து, அப்பதுவிஸ் ரீத்து.